0: போட்டி கடை இவ பார்த்ததெல்லாம் பத்திக்கல நேத்து வர சேத்து வச்ச சொந்தம்னு ஒண்ணுமில்ல இவன் பார்த்தா வைத்தியக்கார அவதானே வைத்தியக்காரி
1: கலப்பு மச்சான்.

0: இத்துடன் இன்றைய ஸ்னேக பாரதி தமிழ் நிகழ்ச்சி நிறைவடைகிறது. இந்நிகழ்ச்சி ஆல் இண்டியா ரேடியோ பெங்களூர் வானொலி நிலையத்திலிருந்து ஒலிபரப்பப்பட்டது. தயாரிப்பாளர்
1: ரோசலிண்ட் மேத்யூ.
0: மீண்டும் சந்திப்பது அடுத்த ஸ்னேக பாரதி தமிழ் நிகழ்ச்சியில். வணக்கம் நேயர்களே.

0: ಮಾಜನಕ್ಕೆ ನಮಸ್ಕಾರ. ಕೊಡವಸರಿ ಕಾರ್ಯಕ್ರಮಕ್ಕೆ ಸ್ವಾಗತ. ಈಗ ಆದ್ಯತೆ ಪಳಮೆ ಪೊಮ್ಮಾಲೆ ಪ್ರಸಾರ ಆಪದುಂಡು. ಅದಾನದು ಮಡಿಕೇರಿಯ ದೇಚೂರು ಚಂಗಾದಿಯಡ ಸಂಗತ್ರ ಸದಸ್ಯಂಗ ನಡೆತಪ್ಪಂತ ಚೆರು ನಾಟಕ ಮರ್ಪು ಕೋಪಗುಳಿರ. ಇದು ಒಂದು ಹಾಸ್ಯ ನಾಟಕ. ಈಗ ಆದ್ಯತೆ ಕಗನ
1: ಪೊಮ್ಮಾಲೆ
2: போய் போனோடு தாராயத்தி கோப்பையின் இறக்கு.
0: ஏ நீனே இடமாச்சு. ஆ பேப்பர் நம்ம பெய்யலி எச்சுக்குந்து ஓதுவியா ராஜக்கிய விஷய. ஆ ராங் நம்பர் காரணம் என்னோ?
2: ஓ நிந்தே போச்சல ரிங்காப்பது. அல்ல எந்த அது ராங் நம்பர் காரணம் தண்ணியல.
0: நான் அக்கல எண்ணிலே மச்சு. நீக்கு இக்க எண்ணது இன்னொரு கலிகைக்கு கேன இப்பலேவங்க. அந்த ஒரு தின போன் மடிச்சு நோட்டு ஒப்போ அவன்டதே ஸ்வரத்திறனை கேட்டது.
2: எந்த தக்கு வர்றது
0: நீட வடிய அந்தவன்.

0: சங்கரம் இருக்கார், ஒரு லோடு காஃபி எடுத்த பாருங்க, நானும் எண்ணி திஞ்சிடணும். ஏது பிராந்தரம் எல்லாம் பரந்தித்தானதோ கல்பதரு ட்ரேடர்ஸான்னு கேப்பா. இது மாச்சேண்ட மனேந்திரனதோ பாலாயிப்போ இந்த எண்ணித்து லட்டுன்னு வச்சிருது. போன் வச்ச அனை பிறகு பைகள போற கிஃப்ட். இன்னும் போன் மாட்டோம் படிச்சுடு ஈ குறி.
1: எந்த மாடக்கப்ப மாச்சோ, நாலு பைகள பையலும் வச்சுக்கே, பின் எந்த மாடுவாள்னு?
0: எந்த மாடோந்தா அக்கோப்பா, இது கல்பத்திர ட்ரேடர்ஸ். கொண்டப்பா ஒரு லோடு காஃபி, இன்னப்ப அரகத்தண்டிப்பி வெல்கம் தண்ணிருவி. கொண்டப்படம் காஃபி அக்க கொத்தாப்பா. நான்சென்ஸ்,
1: அது இரடு மாச்சோ. காஃபி மாறி தரனுக்கே பொலை மாடி தரணும்னு எண்ணி திஞ்சனல. நான் சத்தே இல்ல நீடா
0: அக்குவா. எந்த எண்ணிஞ்சு
1: நோட்டங்க துட்டு சரியாச்சுங்கு மாட நான் தண்ணிஞ்சியல.
0: பொலை மாடோ திருடு, போலைக்கு பந்திஞ்சன நீக்கி தாக்கணே கைலாச கண்டோச்சி.
1: புடுமாச்சு நானே எடுப்பி குடி ரிசீவர். நீன் எந்தெந்த எண்ணிருத்தேன்
0: ஒந்து போண்டா, நீ எடுக்கண்டா எல்லி புடு. ஹலோ, இது கல்பத்தர ட்ரேடர்ஸ். காஃபில ஒரு பெரிய கொண்ட பாரி, நல்ல ரேட் இடி தக்கண்ணா. ரோபஸ்ட காஃபி அல்ல? ஓ வெச்சிருத்தல போனு.
1: தாரந்து கேட்டது இல்லல மாச்சு நீனு. ஏகிதம் கல்பத்தர ட்ரேடர்ஸ் நினைட்டியா? தாரோ என்னோ
0: நீ முண்டத்தில் போய் அவனே இது அச்ச கண்ணுது சத்தே இல்ல. அவன்டா டிட் ஃபார் டேட்டு இதுங்கே எண்ணோ.
1: நீ நின்ன நல்ல தார மர பறந்துட்டு எக்க எந்தா போ. சரி அதிரடு, நான் என்னது?
0: எந்த நீ என்னது?
1: அதே பொலை மாடி சிட்டி தப்ப விச்சார
0: பூவி. இதா இல்லி நோட்டு பேப்பர்ல பொன்ற பெல ரெக்க கட்டிண்டு ஆகாசத்துல பாரியண்டு பக்ஷரனுக்கே காம்பா நிக்கு.
1: பக்ஷரனுக்கே பாரியண்டு ஷூட் மாடித்து அடிக்க உழுப்பிரு.
0: சுருந்து கையோங்கி நீ ஆசையில ஷூட் மாடித்து அடிக்க உழுப்பியா? ஆகாசத்துள்ள தேனுக்கு அங்கை நெக்கேன்னு பல வந்து இல்ல.
1: அல்ல மாச்சு, பொண்ணுண்டிங்கு பால் எந்த நாக்கு பொண்ணு மாடித்து தாத்தீங்கோ, அது இப்பதல்ல எக்கொலு பேங்க்ல.
0: ஓஹோ, கஞ்சி திங்க பேங்க் புத்திய பந்து தந்தது மறந்தே போச்சா?
1: ஓஹோ, புனாதிய 15 தினத்துல கொண்டு போய் வச்சது கேனே இல்லையா?
0: எந்த மாடோ பூய், காலுக்கு பலிச்சக்கு மண்டைக்கு போறா, மண்டைக்கு பலிச்சா காலுக்கு போறா. சிங்கிள் நம்பர் லாட்டரி கழிக்கணும்னாக்க கொத்தாச்சு போலைக்கீர் எடுத்தோ இந்த பொத்துச்சிடுவியா? எந்த மாடோ எண்ணு.
1: நாக்கு வால் இல்லைங்கயோ கையோ மாச்சோ, நீ அது ஒரு தரித்திர கழிற விஷயம் மாத்திரம் எண்ணண்ட.
0: போடு போடு, நீ அதுண்ட சுத்தி எடுக்கண்டா, அவன் இதுண்ட சுத்தி எடுக்கல. ஆச்சா
1: சரியப்பா, நாக்கெல்லாம் கொத்து நிடக்கடி. எந்தேங்க வந்து எண்ணித்து நட ப்ரப்போசல்னா இல்லத்த மாடணும் நீ கச்சிக்கு.
0: செடிஞ்சே ஒத்தே மாராய்த்தி, நீ செடிஞ்சு தாமனிக்கு பாரிட்டக்கா அடிக்க மாடோ கிராச்சர் யாங் போண்டு. அல்ல போய் மக்க மாவண்டலி போயிட்டு ஆலையில இருந்து 10 தினம் கழிஞ்சு போச்சலாம். தத் மக்கள் இந்த மனை மனைய அல்லப்பா.
1: நான் போயிட்டு கூட்டிய வந்துட மக்களா.
0: ஒன்று போண்டாவையா, பந்த நீர் நிந்த நீர் கொண்டு போச்சுந்து என்னட்டா? அது ஒரு ஐடியா போண்ட நீடா, நீ தம்மனை மெல்டிரிஞ்சு பந்திப்பா. எல்லி குந்துகாடு திரியண்டு பண்ணு போட்டோம் மக்க.
1: காஃபி தோட்டத்துல கொடிபரில நேர மரத்து நேர பண்ணாயிட்டு மாச்சு. சென்னா கொஞ்சம் வந்துண்டேங்க ஆப்பிஞ்சித்து அண்ணன்னு ஆ யால தோட்டத்துல மூலலு இடிஞ்சி பண்ணு பூவக்கு சுருவாய்த்திக்கு.
0: ஆச்சா இங்கே உண்டா பண்ற லிஸ்ட். போஜர் தோட்டத்துல கரையில பாலை பண்ணு புத்தன் உண்டு, ஊக்காடர்ல செக்கை பண்ணு கொரிய திந்தன் உண்டு.
1: அதாதா போன் பாத்து புனா. ஹலோ ஹலோ, ஓ ஆண்டி சாயலுளிரா? ஆ நங்கெல்ல சாயலுண்ட ஆண்டி, தண்டுக்குறி போன் மாடிஞ்சிடா. ஏ இல்ல இல்ல, அவன் மடிக்கேரிக்கு போனவன் இன்னும் பந்தல ஆண்டி. பப்ப காச்சி அக்குவா, தாராய் திக்குந்து எந்த வந்து அப்ப சத்தவனேந்து சைத்தன் சாம்பிராணிந்து உயிராமா, நீடதுக்கு காரை கூட்ட படிப்பிந்து அல்லிஞ்ச. ஓ புனாதிய மாடிரா அக்க, வந்து சத்து இல்லையா? எந்த ஒரு லோடு காஃபி கொண்டு பாருந்து எந்தெந்த ஜனைக்குந்து. அதான்டி ஒரம எக்ஸ்சேஞ்ச் கரட மிஸ்டேக்லு அண்ணனே ஆயிப்போப்பா, நங்க டயல் மாடினது எல்லெல்லிக்கோ ஆயிப்போப்பது உண்டு. ஏ இல்லப்பா மாச்சு, இஞ்சி தெரியல மனிலு. எக்க நாளே ஆக்கு ஆண்டி, பப்பி ஆக்கு ஆக்கு பாய். தேவளே
0: எந்தாச்சு போய் தேவள காக்கின்னு இல்லையா, டார் ஃபோர் மாடி எந்த கத்தை?
1: நீ நந்து கொத்தில தவணனைக்கு கழிக்கண்ண மாச்சு, நீடு திசைஞ்சு ஆயிட்டு நான் பொட்டு பரையண்டியாச்சு. துப்பம் கூட இறக்கம் கூட அண்ணனை ஆயிப்போச்சு நாக்கு.
0: எந்த ஆயிட்டே எந்தது
1: புனாதி கேப்பு நோட்டோம் ஒண்ணு அண்ணல எண்ணித்து அக்கலே தண்டு குறி போன் மாடினதோ ஆண்டி. நீனு பாய்க்கு பந்தனைக்கு பறந்திட்டு மான மரியாதை எல்லாம் போப்பிஞ்சித்திக்க.
0: ஏதா ஆண்டி ரேடியோ பாயிரா ஆண்டியா?
1: அதே ஆண்டி, ಮಾಚುರ ಸ್ವರತ್ರನಕ್ಕೆ ಕಟ್ಟ

0: அவங்கிட்ட வறந்துட்டே இந்து கியானம் அடிச்சிலோ. நான் என்ன நீங்க மாநின காலு போரலிக்கோ போய் திக்குந்து இல்ல திஞ்சக்க நீட மான மரியாதை ஹராஜாய் பூப்பிஞ்சது பாய் படிச்சண்ணன் கேட்டியா நீனு அப்பச்சத்தவனை சைத்தானு சாம்ராணிந்தெல்லாம் எண்ணிச்சிலோ ஆண்டிக்கு நீட கிதாப்ப திஞ்சாய்த்து மதி மதியாயிச்சு நாக்கு சத்திய மாச்சு மனலே இஞ்சித்திலேந்து என்ன அதனே நம்புச்சு ஆண்டி இஞ்ஞாச்சிங்கு சென்ன எச்சரித்து விவகாரமாடு
1: ஆச்சா நீட வரதி வாச்சனா அல்ல இங்கு உண்டா
0: ஜட்டி புத்தக்குலும் மீச குடிக்குலோ கழிப்பனோட்டமா
2: பழம பொம்மாலை கட்டிரா பிரஸ்துதி கூப்பதீர சாரதா நஞ்சப்ப பிஞ்ஞா நாகேஷ் காலூர்
3: இக்கக்கன செரு ஹாஸ்ய நாடக மறுப்பு ரச்சனை ஸ்ரீமதி உள்ளியட டாட்டி பூவைய பிரஸ்துதப்படுத்துவ மடிக்கேரியில தேச்சூரு சங்காதியட சங்கத்திர மக்க
4: இந்து பேங்குக்கு ரஜ உண்டு சங்கு மணில் அறாமல் உண்டு
5: இக்கேலண்டர்னே எல்லி தூக்கடு ஹெண்டத்தியொப்பளு ஹெண்டத்தியொப்பளு மனையொழகிதரே நானும் ஒப்ப சிப்பாயி
6: அல்ல கேட்டீரா
5: திருத்து நோட்டு நக்கலு ஒன்று ஒண்ணுல புத்திரடு
6: அல்ல நான் காக்குனது கேட்டலையா
5: கேட்டங்கனே திருத்து நோட்டியே
6: நான் கொத்து
5: இந்த கொத்து
6: பொன்னாள்ற மீது உள்ள ஆசை பக்தி கணிகரா பிரீத்தி எல்லாம் சாகித்தியட பெண்ணு நீங்க எனக்கு பாட வேண்ட தொண்டை குறத்து மாத்திர
5: ஐயோ நானிக்க எந்த கம்மி மாடி அண்ணு
6: ஒன்று கம்மி மாடித்தில்ல எல்லாம் ஜாஸ்தியா மாடி துள்ளிரா
5: ஐயோ தோந்து நீட சாவுன பொண்டிக்க நோட்டிருவி அச்சிங் நீட பழான முறையில மத்த நன்னுண்டு நோட்டுக்கல சரி நீக்கு எந்த அண்டி எந்த
6: நன்னை எல்லிக்கா சிங்கி பொறுமை கூட்டிட்டு போய் நாக்கி மனருள்ளிலே இஞ்சி இஞ்சி புடிஞ்சி போய்த்து
5: என்னியா
6: பொறுமை எல்லிக்கா சிங் கூட்டின் போயின் ஓஹோ அச்ச கண்ணனுக்கு நீங்கட கை காலு கிடுப்பக்கு சுரு ஆயிருத்தா வடியங்கட ஏழிகளு பொன்னாளர கைவாட இப்பா நினைத்து எல்லாரும் பொன்னாள்னா மண்டல பெச்சு சாக்குவா அச்சங்க நீங்களும் உள்ளிரா
5: சொந்து நாக்கு நின்ன போப்பள்ளிக்கெல்லாம் கூட்டன் சுத்தணுந்து ஆசைண்டு அச்சங்கி நீடல்லி உள்ள ஒரு மூன்று தோஷத்துனுண்டு நாக்கு நின்ன கூட்டன் சுத்தக்கு மடி
6: எந்த எந்த நீரா நாடலி தோஷம் உண்டா ஓஹோ என்ன அந்த மூடி நோட்டு பப்பக்கா நீங்க நாடலி ஒரு தோஷவும் கண்டுல இக்க தோஷ கண்ணனுண்டா பழியேண்ட ஒரு காதி தக்கு உண்டு உண்டு பப்பக்க மடி வாழண்ட கூழு உப்பனாரிச்சிண்டு அண்ணனாச்சிக்க
5: ஐயோ ஐயோ ஐயோ ஒன்று பரிவக்கு நூறு பார்வையால மறைத்தி அடைக்கு தலைக்கு எக்கேங் குறம குசீலும் மனல் இறனா அண்ணக்கா உள்ளியா நீ ஒரு மாறி இக்கென்ன நீ எல்லாச்சும் பொறுமை வாழடிச்சு விடுண்டு அச்சிக்கேலா
6: கூட்டிட்டு போப்பீரா
5: கூட்டியன் போப்பி அச்சிங்கி
6: அச்சிங்க எந்த
5: நீடல்லி மூன்று தோஷம் உண்டு நான் அண்ணானா நீ ஒத்தோண்டு
6: இக்க செடி கழிச்சக்க ஆயில சரி ஆச்சப்பா நடல்லி உள்ள மூன்று தோஷம் எந்த அண்ணித்தாரி
5: அண்ணடா அண்ணிரடா நேராய்த்து அண்ணிரடா
6: அண்ணி
5: ஒந்தனே தோஷம் நானும் நீனும் ஒக்காச்ச பரமே போனல்லி நாக்கு குருத்த பரிச்சோள்ள எதேங்கி பொன்னாள் மூடியடு கூட தக்கு பந்துட்டக்கா நீக்கு பொத்திருவா மாறி தண்டனை தோஷா பொறுமை போனல்லி நீக்கு என்ன நிறுந்துந்தே கொத்துல பட்டாரை ஒண்ணுண்டு எங்கி நீக்கு சோசியல் மிங்கிலிங் ஒண்ணுதே இல்ல மூந்தன நீக்குள்ள வல்ல ரோகம் தண்ணக்கா அதே எல்லாரும் மருந்துரு ரோகம் மறுப்பு ரோக மறுகுளி ரோக எல்லி போடு எந்த மறந்துரும் மறந்துரும்
6: ஐயோ அச்சிக்கையா அது நல்ல நான் சரி மாடியவியப்பா ஒம்ம கூட்டிய போய்
5: அந்த கச்சங்கி ஒரு கழிகேரு சோந்து கொடோ பாஷ சாகித்யரா உளிக்கே பொழிச்ச காய்த்து நங்கட கர்நாடக கொடோ சாகித்ய அகாடமி பல்ய மேள மாடி உண்டு சோந்து மேல தெந்தலி பண்ணி கொத்துண்டல
6: ஐயோ நான் என் அச்சக்கு பெத்தியா கவி கோஷ்டி விசார கோஷ்டி ஆட்டு பாட்டு பொழுக்காட்டு உமத்தாட்டு நாட்டக்கா
5: அதே கொத்திலேந்தண்ணி திஞ்சக்கா நின்று நின்று பல்ல சுரிஞ்சு

0: பா, நான் பைக்கூட்டில சாயல ஆடுத்த போச்சுங்கி நமக்கு ஒந்தனை இனம் கிட்டுவா, நமக்கு ஒந்தனை இனம் கிட்டுத போச்சுங்கி டெல்லி மேலக்கு போப்ப கையுவா.
1: மதி மதி, அச்சக்கெல்ல கேனவுள்ளோக்கு இப்பழான மறுப்பு ரோகம் எனங்கு.
0: ஓஹோ, பக்கு நங்கு குத்து ஏறான்னு உனக்கே, நீங்களும் நீங்கள பை போட்டியும் புடி, நான் பையக்கே போப்பி.
1: ஏ சோண்டு நில்லு மரேத்தி, ஏதாயித்து நங்கட மனரக்கி நான் பக்கல் மனை காரட கைக்கு கொடுத்திட்டு
0: அக்கு
1: ஆ பக்கல் மனைக்கு போன் மாடித்து நங்கட மனரக்கி நீங்கட கையில் உண்டு தயவச்சித்து மனர படி நம்ம திறந்திட்டு கேஸ் சுவிட்சு நான் ஆஃப் மாடிக்கு தம்ம இட்ட காச்சி.
0: உய், நீங்கட மண்டை ரவை உண்டை நீங்களோட வடியல்ல நட தேவா.
1: பயி போட்டுக்கு நேரம் எத்தினுண்டு, வேலை போக்க. சங்கு சோண்டு தண்டாளு மேல பரம்புக்கு எத்தித்து மேலத்துற கிஜி கிஜி நோட்டு, என்னத்தா பரப்பாடு என்னத்தா ஆட்டுப்பாட்டு. ஓ சோண்டு, தடமாடனுக்கு ஆப்புல நங்கட பை போட்டியும் சுருவாயிட்டித்து நோட்டு. ஓ ஓஹோ ஹோஹோ, ஆ ராஜப்பண்டு பொண்ணு அது இச்சாய்த்து தக்கு தக்கு தாடினுண்டு.
0: ஒன்றில்ல, அவக்கு இந்த சாயில் ராஜப்பனே அடினுள்ள.
1: சரி சரி, அங்கட ஆட்டு துந்தத்து இக்க தேவியோண்டு பொண்ணு நோட்டு இச்சாய்த்து ஆடினுண்டு.
0: கேட்டிரா, நாங்க இச்சக்கு நேரம் நோட்டு செல்ல ஆட்டு அதொன்னு நாங்கள வாழகு தட்டுற பக்க வப்புல டெல்லி அம்ம கத்துட்டக்கா. எச்சக்கு சாய்
1: ஜன முண்ட திருமாறி மிஞ்சத்துற பை போட்டி காரடா காக்கிருண்டு. இக்க சங்கு பிஞ்சா சோந்து தம்பத்தியட வாழக தாட்டு அண்ணனே அங்கட வாழக தாட்டுக்கு போண்டியானா கேசட்னா நங்கட கைக்கு தந்தித்து பை போட்டிக்கு இழியணும்னு கேட்டவா.
0: கேட்டிரா,
1: முண்ட திருமாறி எல்லாரும் நங்களே நோட்டி உண்டு எத்தாச்சு மாறி.
0: ஐயோ, அது அது
1: ஏது மறைத்தி?
0: அதே மனைஞ்சி பொருடு ஆத்துரத்து வாழக தாட்டுக்கு போண்டியான கேசட் நீ மறந்துட்ட. ஐயோ, நங்கட டெல்லி பூக்கள்
1: தூ மறைகுளி.
2: மறுப்பு செரு ஹாசிய நாட்டுக்கு கட்டிரா. ரச்சனை ஸ்ரீமதி உளியட டாட்டி போய. ಪ್ರಸ್ತುತಪಡ್ತನವು ಮಡಿಕೇರಿಯ ದೇಚೂರು ಚಂಗಾದಿಯಡ ಸಂಗತ್ರ ಪುದಿಯ ತಂಡ ಸೂಕ್ಷ್ಮ ಸುಬ್ಬಯ್ಯ ಪಿಞ್ಞ ಉಳ್ಳಿಯಡ ಪಿ ಮಂದಣ್ಣ. ಇದು ಇಂದಿತ್ರ ಕೊಡವಸಿರಿ. ನಮಸ್ಕಾರ.